0: ஜேனகலபந்தாம் ஓம் பிரம்மா யஜ்ஞேனகலபந்தாம் ஓம் ஜோதிர் யஜ்ஞேனகலபந்தாம் ஓம் ஸ்வர் யஜ்ஞேனகலபந்தாம் ஓம் பிரஷ்டம் யஜ்ஞேனகலபந்தாம் ஓம் யஜ்யோ யஜ்ஞேனகலபந்தாம் ஸ்வாஹா ஸ்தௌம ச யஜுஸ் ஹரிக்ச சாம் ச ப்ரத்ரதம் தரம் ஸ்வ ஸ்வர் தேவாகன் மாமதா பூம பிரஜாபதி வாமர வைட ஸ்வாஹா.
1: Ljudi koji sjede van jagje mogu se primaknuti pod nadstrešnicu ako želite ili će se skloniti negdje od kiše ukoliko, jel?
2: Indra Devta, I think, heard your sound. Bole Indra Bhagavan ki Indra.